0: யானாக எகன் மே அரு உணவே தைந்த ஹவுஸ் பசன் கி
1: ஏங்க நீ ஜோன் கந்த ஜரக் ஜரா
0: ஐக கோங்குறா சமங்க கோங்குறா பதிராத்தி எகன் தெப்பத்த நீ ஏங்க இவ்கின் தாவுஸ் பசன் தெரிக்கே
2: yon ga wainan mi nga waki ta ga wo wan raun ga bus pasin ibukin chora ga de tra ko ma ari bu nora kin te meta ot escape is ke te meni ngo me na po toni yang o teriri ke yo e ga ngai te ga na pai nora kin kai ibukin isa kin kunim o meru rungini metam